0: மாதால கொண்டு விழுந்து மறைக்கு ஆனா இந்தியா ஒழுமை ஆனா கொண்டு வந்துடுவோம் கிரிக்கெட்னா மறக்க பரவாயில்ல
1: to House Party with Latifah Tate.